0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஹரி ஓம். நமஸ்தே அக்னாவோஜசே கிருணந்தி தேவ கிருஷ்டயாஹ அமைரமித்ரமர்த்தயா தூதம் வோ விஸ்வவேதசம் ஹவ்யாவாஹ மமார்த்யம் யாஜேஷ்டம் ரஞ்சசே கிரா உபாத்வாஜ மாயோகிராஹ தேதீஷதிர்ஹா விஸ்கிருதாஹ வயோராணி கேஸ்திரன்ன உபாத்வாக்னே திவே திவே

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: நவ் வி வெல்கம் யூ ஆல் டு லிசன் தி கிரேட் வேதிக் சாண்ட்
2: சமக கணபாட்டா.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவஸ்தோத்திரம். தி டைட்டில் இஸ் சிவ அயுக்த நாமாவளி, பிரசன்டட் பை கானு ராமசுவாமி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.

ஜன்மருஷ்யாணாம் எதுதன்மே தத்ருத்ராணாம் தாம் சமுதஞ்சம் பின்வயதி தேவத்ராக அசோகலு சர்வாதிக பின்வயதி சர்வாதிகத்தமே தன்னே அன்ப பிரஜபின்வயதி சேதோஸ்கந்தாய இதே

ஆயுதம் ஏந்திரம் பிரியப்பூராம் பூராதம் திருஷாரம் தாத்தானம் சகமானம் மோதிரம் நந்தநாயுதம் ஏந்திரம் பிரியப்பூராம் பூராதம் ஒரே கிரீ ஓ ஜமச்சரசாமா கிரீ திதம் ஜ

0: Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaivalahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஸ்ரீ ரமண மகரிஷி அருளிய பஞ்சரத்னம், சமஸ்கிருதம் மற்றும் தமிழில். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர்.
2: ஸ்ரீ அருணாச்சல பஞ்சரத்னம், சமஸ்கிருதம் மற்றும் தமிழ்.

0: திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், யூ ஆர் அபவுட் டு லிசன் ஸ்ருதி சுக்தி மாலா பிரசன்டட் பாய் சாந்தா சுந்தரராஜன், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் நம சிவாய்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், யூ ஆர் அபவுட் டு லிசன் ஸ்ருதி சுக்தி மாலா பிரசன்ட் பாய் சாந்தா சுந்தரராஜன், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய்.

0: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவஸ்தோத்திரம். த டைட்டில் இஸ் சிவ சஹசிர நாமாவளி ஃப்ரம் லிங்க புராணம் சாப்டர் 65, பிரசன்டட் பை ஸ்ரீ சுப்பிரமணியன் சர்மா, சென்னை. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
1: நமஶிவாய. லிங்கமஹாபுராணே பூர்வபாகே ருத்ரசஹஸ்ரநாம கதனம் நாம பஞ்சஷஷ்டிதமோத்யாயே சிவசஹஸ்ரநாமாவலிஹி.

ராஜோதயாய நமஹ, கர்த்ரே நமஹ, மிருகபாணார்ப்பணாய நமஹ, கணாய நமஹ, மகாதபசே நமஹ, தீர்கதபசே நமஹ, அத்ருஷ்யாய நமஹ, தனசாதகாய நமஹ, சம்வத்சராய நமஹ, கிருதாய நமஹ, மந்த்ராய

நந்தனாய நமஹ, விஷமர்தனாய நமஹ, பகஹாரிணே நமஹ, நியந்த்ரே நமஹ, காலாய நமஹ, லோகபிதாமஹாய நமஹ.

அனுகதாய நமஹ, பலாய நமஹ, இதிஹாசாய நமஹ, கல்பாய நமஹ, தமனாய நமஹ, ஜகதீஸ்வராய நமஹ, தம்பாய நமஹ, தம்பகராய நமஹ, தாத்ரே நமஹ, வம்சாய நமஹ, வம்சகராய நமஹ.

ாய நம பரமாய நம பிரம்மணே நம பலவதே நம சுக்ராய நம நித்யாய நம அனீஷாய நம சுத்தாத்மனே நம சுத்தாய நம மானாய நம கதயே நம ஹவிஷே நம பிராசாதாய நம பலாய நம தர்பாய நம தர்பணாய நம ஹவ்யாய நம இந்திரஜிதே நம வேதகாராய நம சூத்ரகாராய நம விதுஷே நம பரமர்தனாய நம மகாமேகநிவாசினே நம மகாகோராய நம வஷினே நம கராய நம அக்னிஜ்வாலாய நம மகாஜ்வாலாய நம பரிதூமாவ்ருதாய நம ரவயே நம திஷணாய நம சங்கராய நம அநித்யாய நம வர்ச்சஸ்வினே நம தூம்ரலோச்சனாய நம நீலாய நம அங்கலுப்தாய நம சோபனாய நம நரவிக்ரஹாய நம ஸ்வஸ்தி நம ஸ்வஸ்தி ஸ்வபாவாய நம போகினே நம போககராய நம லகவே நம உத்சங்காய நம மகாங்காய நம மகாபர்காய நம பிரதாபவதே நம கிருஷ்ணவர்ணாய நம சுவர்ணாய நம இந்திரியாய நம சர்வவர்ணிகாய நம மகாபாதாய நம மகாஹஸ்தாய நம மகாகாயாய நம மகாயசசே நம

நமஹ தன்வந்தரயே நமஹ தூமகேதவே நமஹ சூர்யாய நமஹ வைஷ்ரவணாய நமஹ தாத்ரே நமஹ விஷ்ணவே நமஹ சக்ராய நமஹ மித்ராய நமஹ த்வஷ்ட்ரே நமஹ தராய நமஹ த்ருவாய நமஹ பிரபாசாய நமஹ பர்வதாய நமஹ வாயவே நமஹ அரியம்ணே நமஹ சவித்ரே நமஹ ரவயே நமஹ த்ருதயே நமஹ விதாத்ரே நமஹ மாந்தாத்ரே நமஹ பூதபாவனாய நமஹ நீராய நமஹ தீர்த்தாய நமஹ பீமாய நமஹ சர்வகர்மணே நமஹ குணோத்வஹாய நமஹ பத்மகர்பாய நமஹ மகாகர்பாய நமஹ சந்திரவக்த்ராய நமஹ நபாய நமஹ அனகாய நமஹ பலவதே நமஹ உபசாந்தாய நமஹ புராணாய நமஹ.

சர்வாஷயாய நமஹ, சர்வசாரிணே நமஹ, பிராணேஷாய நமஹ, பிராணீநாம் பத்யே நமஹ, தேவதேவாய நமஹ, சுகோத்சிக்தாய

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், யுவர் அபவுட் லெசன் பெரிய புராணம் டிஸ்கோர்ஸ் இன் கன்னடா. த டைட்டில் இஸ் கலியநாயனார் புராணம், பிரசன்டட் பை ஸ்ரீ HS தியாகராஜன். தேங்க்யூ. ஓம் நம சிவாய்.
1: ஸ்ரீ குருப்பியோ நம. எல்லா மகனியர்களிகளுக்கும் நமஸ்கார. இன்னும் முந்தே இதாத நந்தர கலியநாயனார் அவரை சரித்திர ஏனுன்னு தெரிந்து கொள்ளோண. ஹரிஹர அவரு தம்ம ரகளைய சந்தஸ்ஸினல்லி ஹீகே பீடிகை கொடுத்தாரே. லலிதகதி விருஷபவாகம் கலித மகாகாலகூட சோபித கண்டம் கலிநீதிய சரித்தகே தானொலிது விரூபாட்ச நதிக கணபதமித்தம் அந்த ஹரிஹர அவர் ஹேட்டாரு. ஸ்ரீமன் நிஜகுண சிவயோகி அவரு ஹீகே, இந்து தர நிதிர சொடரந்த ஒளிபுத்த மிரலெந்து நிஜ ருதிர வெரதச்ச கலிய நாரொந்தி செதே நகந்ததலிவன்னும் நகந்ததலிவன்னும் அந்த ஹேளிதரே. இவரு திருவற்றியூர் என்னுவ ஊரினல்லி வாசவாகித்தந்த எண்ணெய வியாபாரி, மகா தனிகராகிதவரு. இவரது விரத ஏனு அந்தந்தரே, ஈஸ்வரனிகே தேவஸ்தானதல்லி எண்ணெய் ஹச்சு எல்லா தீபங்களும் ஹச்சிசுவது இவரத ஒன்று சேவை. எண்ணெய் வியாபாரியாதிரிந்த சாக்கஷ்டு தனிகராகியும் இதுதிரிந்த முதல் முதலினல்லி ஏனு தொந்தரை ஆகதே ஈ சேவை நடந்துக்கொண்டு வந்து. ஆதரே பரமாத்ம ஏன் மாட்டானே, பரீட்சை ஒடலேபேக்கல்ல, இவரன் பிரசித்திகொளிசபேக்காதரே ஹேகே ஒன்று எக்ஸாமினேஷன் இடபேக்கு. ஆ தர ஏன் மாடுதுரு, இவரிகே ಬಡತನ ಕ್ರಮೇಣ ಬರಬೇಕು. ಆ ಥರ ಮಾಡಿದರು. ಮಾಡೋದರಿಂದ ಏನಾಯಿತು, ಇವರ ಎಣ್ಣೆ ವ್ಯಾಪಾರ ಕುಸಿದು ತಾವು ಬಡತನಕ್ಕೆ ದೂಡಲ್ಪಟ್ಟರು. ಆದ್ದರಿಂದ ಇವರ ವ್ರತಕ್ಕೆ ಊನ ಆಗೋ ಥರ ಕಾಣಿಸ್ತಾ ಇದೆ. ಆದರೂ ಬಿಡಲಿಲ್ಲ, ಏನು ಮಾಡಿದ್ರು, ನಡೆಸ್ಕೊಂಡು ಬಂದರು. ಕೊನೆಗೆ ಕಡು ಬಡತನ

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவானந்த லஹரி இன் ஹிந்தி, ப்ரெசன்டட் பை மகாமண்டலேஸ்வர் சுவாமி ஸ்ரீ ஆத்மானந்த கிரிஜி மகாராஜ். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
1: ஆசா பாச சே தாலா லகா கர் பதே உவோ பக்ஸமே பஞ்ச கிளேச ரூபி துர்வாசனா துர்கந்த சே இத்தனா துர்கந்தி ஹுவா ஹை கி ந தும் ரஹ சகோ ந பரமாத்மா ரஹ சகே. ஔர் வஹி சித்தமே தும் பரமாத்மா கோ புலானா சாஹ ரஹே ஹோ, ஜோ தும்கோ ஹி ரஹனா முஷ்கில் ஹோ ரஹா ஹை தோ பரமாத்மா கைசே ரஹேகா.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யுவர் அபவுட் டு லிசன் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் பிரசன்டட் பை சுவாமி ஸ்ரீ பிரத்யக் போதானந்தஜி மகாராஜ். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: நாராயண் நாராயண் நாராயண் நாராயண். மேரி பிச்சு போல்னா சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம்.

அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. As we said yesterday, Bhagavan's Aksharamanamalai

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

0: タン。
1: オーンナマシバーイ。
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: இன்றைக்கு நம்முடைய அனுபவத்திற்கு இருக்கக்கூடிய திருவம்பாவை திருப்பாடல் 9வது திருப்பாடல். முன்னை பழம்பருக்கும் உன்னை பழம்பருளே, பின்னை புதுமைக்கும் பெற்றுமை பெற்றியனே, உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் முன்னடியார் தாழ்பணிவோம், அங்கவர்க்கே பாங்காவோம், அன்னவரே என் கணவராவார், அவர் உகந்து சொன்னவரை வகையே சொன்ன பரிசையே தொழும்பாய் பணி செய்வோம், இன்ன வகையே எமக்கெங்கோன் நல்குதியேல், என்ன குறையும் இலாமேலோர் இம்பாவா என்று சொல்லக்கூடிய மிக அற்புதமான பாடல். நாம் ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு இந்த திருவம்பாவை கருத்துக்களை, திருவம்பாவையில் திருவடியார்கள் என்கின்ற இந்த கருத்துக்களை பார்க்கும் பொழுதே ஒரு சில குறிப்புகளை சொன்னேன். சத்சங்கத்துவே நிச்சங்கத்துவம், அடியாருடைய சேர்க்கையே நம்மை இறைவனிடத்திலே கொண்டு செல்லும். நம்மாலே இறைவனை அடைய முடியும் என்பது நிச்சயமாக முடியாது. இறைவனை இறைவனாலே அடைய முடியும், அந்த இறைவனை அடியவரால் மிக எளிதாக அடைய முடியும். இப்போ நாயன்மார்கள் பட்ட கஷ்டங்கள் நாமப்பட வேண்டாம், அடியார்களை வணங்கினால் இறைவனை மிக எளிதாக அடைய முடியும். ஆனால் நாம நேரப்போய் இறைவனை அடைகின்றோம் என்று நினைத்தால் மிக கஷ்டம். வாழால் மகவறிந்து ஒட்டவல்லேன் அல்லன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லேன் அல்லன், நாளாளில் கண்ணிருந்து கண் இடந்து அப்பவல்லேன் அல்லன். ரொம்ப அழகா பட்டிருத்தார் பாடுவார். நம்ம பிள்ளைய கொய்து கரிசமைக்க நமக்கு மனசு வருமா? இல்ல நம்முடைய பெண்ணுக்கு அங்கே திருமணம் நடக்கக்கூடிய சமயத்துல கூந்தலை அறிந்து கொடுக்க மனசு வருமா? என்னுடைய கண்ணை பிடுங்கி எடுத்து கொடுக்க எனக்கு மனசு வருமா? எப்படி வர முடியும்? திருக்காலத்தி அப்பருக்கு என்று ஆறாவது. இறைவரிடத்துல போய் நேரடியா அனுபவிக்க வேணும் என்றால் நம்ம கட்டப்பட வேண்டும். ஆனால் அடியார்களிடத்திலே பற்றி கொண்டால் மிக எளிதாக அவனை அடைந்து விட முடியும். ரொம்ப அழகா இதுக்கு ஒரு கதை சொல்லுவார்கள். ஒரு சின்ன புழு, அத ரெண்டு புழு வந்து ஒரு மலை ஒசரத்துல உட்கார்ந்து கொண்டிருந்துதான். உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல ஒரு புழு சொன்னதான், இன்னொரு புழுவின் இடத்துல இந்த மாதிரி எதிர்த்த ஒரு மலை இருக்கு, அந்த மலைக்கு நான் போய் சேரணும்னு. அது சொன்னா, அறிவு இருக்கா நீ அம்மம்மான்னு ஒரு நாள் நடந்தா வந்து என்ன ஆகும், ஒரு 10 அடி போவே அவ்வளவுதான். இந்த மலை எத்தனை 1000 அடி உயரம் இருக்கும், இன்னொரு மலை இப்ப இத்தனை கழிந்து அந்த 1000கணக்கான அடி உயரம் இருக்கக்கூடிய இன்னொரு மலைக்கு போகணும்னு சொன்ன உன் வாழ்நாளே பத்தாதேன்னு. இப்போ என்ன பண்றது? சரி, அதுக்கு முடியாது, அதாலே முடியாது, அவ்வளவுதான். அப்போ ஒரு பெரிய ஹம்சபக்ஷியானது அங்க வந்ததான். அந்த ஹம்சபக்ஷியானது அங்க இருந்து அடுத்த மலைக்கு தாவி செல்ல போகிறது. இங்க வந்து அமர்ந்தது, அங்கே செல்ல வேண்டும். இது என்ன பண்ணதான், புழு அழகான ஒரு ஐடியா பண்ணது. தன்னுடைய நோக்கத்தினாலே அந்த காலு மேல போய் என எரி அமர்ந்து கொண்டதான். ஹம்சபக்ஷியினுடைய காலிலே பற்றி கொண்டது. இப்ப என்ன ஆனது? ஹம்சபக்ஷி பறந்து சென்றது, நொடியிலே பறந்து சென்று அடுத்த மலைக்கு போய் நின்றது. இப்போ இந்த புழு தன்னுடைய பிரயத்தனத்தினாலே அடுத்த மலைக்கு போக முடியுமா? இந்த ஜென்மத்துல கிடையாது. ஜென்ம ஜென்மமா முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம், அவ்வளவுதான். அதே போலத்தான் நாமும் இந்த இறைவனை நம்முடைய தன்மையாலே அடைய முடியுமா? முடியாது. இப்போ ஹம்சபக்ஷி போலே பரம ஹம்சர்களாக இருக்கப்பட்ட குருநாதனாக இருக்கப்பட்ட திருவடியார்களை நாம் பற்றி கொண்டால் இறைவனை மிக எளிதாக அடையலாம். அந்த மலையாக எதிர்த்தபுறம் இருக்கிறான், அவனை எப்படி அடைய முடியும்? இந்த மர்க்கட நியாயம், மார்ஜார நியாயம் என்று சொல்வதைப் போலவே குரங்கு குட்டியானது எப்படி தன்னுடைய தாய் குரங்கை பிடித்துக் கொள்ளுமோ அதை போல பிடித்துக் கொண்டு விட்டால் அவன் என்ன செய்கின்றான், அந்த குரங்கு தாய் குரங்கானது அடுத்த இடத்துக்கு கொண்டு செல்வதை போலவே பூனையானது தன்னுடைய குட்டிகளை கவிக்கொண்டு வேண்டப்பட்ட இடத்துக்கு கொண்டு செல்வதை போலவே நம்ம நம்மை விட்டு அடியாருடைய திருவடியை அடைய வேண்டும், அவ்வளவுதான். இதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் நம்ம இந்த திருவம்பாவையிலே அடியார்கள் என்கின்ற தன்மையை பார்க்கின்றோம். அடியார்களுடைய நினைவுதான் நம்மை உயர்வடைய செய்யும், அதுக்கு மாற்று கருத்தே இருக்க முடியாது. அதுக்கு அப்புறம்தான் இறை நிலை, இறை நினைவு என்கின்ற தன்மையே வரும். இப்போ இந்த இடத்திலே பல அடியார்களையும் நம்ம பார்த்து வருகிறோம். மணிவாசக பெருமான் வியக்தமா வெளிப்படையா சொல்லக்கூடிய விஷயம், ரொம்ப அற்புதமான விஷயம் இந்த இடத்துல உண்டு. எது? உன்னடியார் தாழ்பணிவோம், உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், உன் அடியார் தாழ்பணிவோம், அங்கவர்க்கே பாங்காவோம், அன்னவரே என் கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்னவர் வகை சொன்னபரிசே தொழும்பாய் பணி செய்வோம். ரொம்ப அற்புதமான வார்த்தை. வேற எனக்கு எதுவுமே வேண்டாம், மற்ற பெற்றனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் வைத்து வென்று இருக்கக்கூடியவர், வேறு எதையுமே நினைக்காத மாணிக்க வாசகர் இங்க என்ன பண்றார்னா, எம்பெருமானிடத்திலே ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். உன் அடியார் தாழ்பணிவோம், ஆங்கவர்க்கே பாங்காவோம், உன் அடியவர்களிடத்திலேயே நாங்கள் தாழ் அவர்களுடைய தாழையே வணங்குவோம். இதத்தான் நான் என்ன பண்ணிக்கிறேன், முதல்ல இருந்தே சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஆங்கவர்க்கே பாங்காவோம், அவர்களுக்கு நாம் நண்பர்கள் ஆவோம் அல்லது உறவினர் ஆவோம். இவ பெண் பாவனை ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே அடுத்தது சொல்லுகிறார், அன்னவரே என் கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இப்ப இந்த நான்கு வேண்டுகோள் வைக்கிறார். அப்படியே சரித்திரங்கள், நாயன்மாருடைய சரித்திரங்கள் எல்லாம் வரும். இன்னொன்னு, நாயன்மார்கள் சரித்திரங்கள் மட்டுமல்ல, நாயன்மார்களோடு இருந்தவர்களுடைய சரித்திரமும் ரொம்ப முக்கியமானது இல்லையா? அவர்கள் இல்லாமல் சில எப்படி இருக்க முடியும்? தன்னுடைய அந்த தமக்கியார் இல்லாமல் நாவுக்கரசர் பெருமான் சைவ நெருக்கி மீண்டிருக்க முடியுமா என்ன? அதே மாதிரி மங்கையர்கரசியார் இல்லாமல் நின்றசீர் நெடுமாறன் இருக்க முடியுமா என்ன? ஆக அடியவர்கள் அவர்கள் மூலமாக நாம் புது அடியவராக ஆகின்றோம். இது வந்து நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது திருத்தொண்டர் புராணத்துல. திருத்தொண்டர் புராணத்துல நாயன்மார் இல்லாதவராக ஆனால் நாயன்மார்களுடைய மனைவிமார்கள் மிகச்சிறந்த அடியார்களாக இருந்திருக்கின்றார்கள். நீங்க பார்க்கலாம், இந்த திருப்பாடலுக்கு அப்படியே ஒத்து வரக்கூடிய பல சரித்திரங்கள் உண்டு. குங்கிலியக்கலை நாயனார் மனைவியை பற்றி சொல்லும் பொழுது, வீட்டுல வறுமை சூழ்ந்தது, அங்கு இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு, திருக்கடவூர் எம்பெருமானுக்கு குங்கிலிய தூபமே போட்டுக் கொண்டிருந்தார், இருக்கிற செல்வத்தை எல்லாம் கரைத்தார் அந்த, ஆனா அம்மா எதுவுமே வாய் திறக்கவில்லை. அவருக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார், தன்னுடைய தாலி கொடியையும் கழட்டி கொடுத்தார். வீட்டுல சாப்பிடுறதுக்கும் எதுவும் இல்லை, போய் ஏதாவது நெல்லாவது வாங்கி கொண்டு வாருங்கள் என்று அதையும் குங்கிலியம் வாங்கிட்டார் குங்கிலேக்கரைய நாயனார். இறைவன் அருள் செய்கின்றார். அப்ப சேக்கலார் பாடுவார், முதல்ல யாருக்கு கனவுல வந்தாராம், மனைவியினுடைய கனவுல தான் வருகிறார் சிவபெருமான். குங்கிலிய நாயனாருக்கு கலைய நாயனாருக்கு அங்கே போகல, மனைவியினுடைய கனவுல வந்து தோன்றுகிறார். நற்றவ கொடியினார்க்கு கனவிடை நாதன் நல்க என்று சொல்லுவார். இப்ப அவருக்கு காட்சி கொடுப்பதற்கு முன்பாகவே தொண்டு செய்த குங்கிலிய கலையநாயனாருடைய மனைவிய சப்போர்ட், அவருக்கு உதவி புரிந்தவராக துணையாக இருந்த அவருக்கு இறைவன் காட்சி கொடுக்கிறார். இதே மாதிரி திருநீலகண்ட குயவனார் இருக்கிறார், அவருடைய மனைவியை பற்றி சொல்லும் பொழுது, திருநீலகண்டர் குயவனார் தவறான ஒரு வழிக்கு சென்று விட்டார். இரண்டாவது சரித்திரமே அதுதான், தில்லைவாளந்தனரும் அடியார்க்கும் இடையே திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன் என்று சொல்லுகின்ற பாடுவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்போ எம்மை தீண்டி மீறாயின் திருநீலகண்டம் என்று சொன்னார். நம்மை என்றதால் எந்த மாதரையும் கனவில நான் மனத்தினாலேயும் தீண்ட மாட்டேன், உண்மை மட்டுமல்ல நான் யாரை, ரொம்ப அழகா பேசுறார், உன்னைன்னு சொல்லல உங்களைங்கிற ரொம்ப அழகான வார்த்தை அந்த இடத்துல வரும். அந்த தன்னுடைய மனைவியை பார்த்து உன்னைன்னு ஏகவச்சனம் சொல்லல, அவருக்கு பகுவச்சனம் என்று சமஸ்கிருதத்தில் சொல்வார்களே, அது மாதிரி பன்மையிலே பெரியவருக்கு சொல்லுவோமே அது மாதிரி சொல்லுகின்றார், உம்மை என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுவார். அப்போ அந்த மனைவியாரை பற்றி சொல்லும்பொழுது எப்படி இருந்தார்களாம், கற்பூர்வ மனைவியாரும் கணவனார்க்கு ஆன எல்லாம் பொற்புற மெய்யுறாமல் பொருந்துவ போற்றி செய்ய இப்புறம் ஒழிய தங்கள் இருவரும் வேறு வகி என்று பாடுவார் சேக்கலார் பெருமான். ஒரு குறை வைக்கல, அவ்வளவு அவருடைய திருத்தொண்டுக்கும் அவருடைய உலகாதைய வாழ்க்கைக்கும் தொடல் அவ்வளவுதான். ஆனா யாருக்கும் தெரியாதபடியாக மிக அழகாக தொண்டு சேர்ந்திருக்கின்றார். அன்னவரே எங்கணவராவார், அவர் உகந்து சொன்னபடியே தொழும்பாய் பணி செய்வோம். ரெண்டு சரித்திரம் ஆச்சா? அடுத்தது பாருங்கள், அப்போது எழிகளானுடைய மனைவியை பார்க்கிறோம். மகன் இறந்து விட்டா, ஆனா அந்த மகன் இறந்து பட்டதை சொல்லல, ஏன் வந்திருக்கக்கூடிய அப்பர் பெருமானுக்கு மனம் வருத்தப்படுவாரே என்று கணவன் சொல்லாத பொழுது இவரை என்ன செய்கின்றாராம், வாய்மூடி இருக்கின்றாராம், வாய்மூடி நிற்கின்றார். அந்த மனைவியை விடவா சிறந்தவர். அன்னவரை உன்னடியா தாழ்வணிவோம், அங்கவர்க்கே பாங்காவோம், அன்னவரே எங்கனவர் ஆவார், அவர் உகந்து சொன்னபரிச்சே தொழும்பாய் பணி செய்வோம். அடுத்த சரித்திரம் பார்க்கலாம். திருத்தொண்டருடைய மனைவி தன்னுடைய பிள்ளை சீராளனை அவர் பிடித்துக் கொள்கிறார். எந்த பெத்த தாய்க்கு மனசு வரும், யோசிச்சு பாருங்க, எந்த பெத்த தாய்க்கு மனசு வரும். அவதான் சொல்றா, பள்ளிக்கு சென்றது கண்டான் அவன் நமக்கு ஒரே மகன், அவனை அமுது செய்யலாம் என்று சொல்லுகின்றார், கறிக்கு ஆக்கலாம் என்று. அவனுடைய தலையையும் கையையும் அவனுடைய கையையும் காலையும் பிடித்துக் கொள்ளக்கூடியவரே தாய் தான். ஏ கணவன் வழி அன்னவரே இங்கணவராவார், அவர் உகந்து சொன்னபரிசே தொழும்பாய்ப்பணி செய்வோம், இன்ன வகையே எமக்கும் கோன்னல்கதியேல். எத்தனை சரித்திரம் இதுல ரொம்ப அழகா. அடுத்து இது ரொம்ப பொருத்தமா இன்னொரு சரித்திரமும் வரும். சேக்குளார் பெருமான் எவ்வளவு அற்புதமாக பாடுகிறார்னா, இதெல்லாம் நம்ம அவரவர்களுடைய பாவனையில கொஞ்சம் நினைச்சு பாருங்க. முன்னை பழம்பருக்கும் முன்னை பழம்பருடைய விண்ணை புதுமைக்கும் பெத்துமை பற்றியனே, எல்லாத்துக்கும் காலாதீதனாக இருக்கப்பட்ட எம்பெருமானே, உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், உன்னை நாங்கள் பிரானாக பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே சிறந்த அடியவர்கள், நாங்கள் அடியவர்கள் சிறந்த அடியவர்கள். எவனுக்கும் அவன் தலைவன் இவன் தலைவன் என்று யாரையோ நாங்கள் தலைவனாக கொண்டிருக்கவில்லை. நான் உண்மையே பிரானாக பெற்றோம், ஆன காரணத்தினாலே நாங்கள் அடியவர்கள், சீரடியவர்கள், சிறப்புற்ற அடியவர்கள். நாங்க என்ன பண்ணுவோம், அதனால நாங்கள் தான் பெரிய அடியவர்கள், எல்லாரும் எங்காலந்த காலில் வந்து விழுந்து நாங்க சொல்லல. இப்ப கொஞ்சம் யாராவது கோயிலுக்கு பல பேர் போக ஆரம்பிச்சாச்சுன்னு நீங்க பாத்துருக்கலாம், அது ஒரு பெரிய கல்ட்டு மாதிரி. நான் 10 தடவை மலைக்கு இந்த மலைக்கு போயிட்டு வந்தேன், இல்ல நான் வந்து இத்தனை வருஷம் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறேன், உடனே என்ன பண்றேன், என் காலில் வந்து எல்லாரும் விடு, நான் தான் பெரிய ஆடு. கிடையாது, நாங்கள் அடியவர்களாக இருக்கிறோம், நாங்க என்ன பண்ணுவோம், உன்னடியார் தாழ்பணிவோம், அங்கவர்க்கே பாங்காவோம், அவருக்கு உறுதுணையாக இருப்போம், அவர்கள் என்ன செய்கின்றார்களோ அவர்களுக்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம், அன்னவரே என் கணவர் ஆவார், அவர்கள்தான் எங்களுக்கு கணவனாக இருக்க வேண்டும், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய், நாங்கள் அடிமையாக தொழும்புன அடிமையாக நாங்கள் வேலை செய்வோம், அந்த தொழும்பாய் பணி செய்வோம், அந்த திருப்பணியை நாங்கள் செய்வோம். எப்படி ஒரு சரித்திரம் இந்த இடத்துல பார்க்கலாம், எத்தனையோ சரித்திரம் இப்ப உதாரணம் பார்த்தாச்சு, ஆனா ஒரு சரித்திரம் கொஞ்சம் விரிவா எடுத்து பார்க்கிறோம். விரிவான என்ன, நமக்கு இருக்கக்கூடிய சமயத்துல நம்ம பார்க்கிறோம். இயற்பகை நாயனார் அவரை பத்தி சொல்லும் பொழுது, வேண்டும் வேண்டும் யாவையும் இல்லை என்னாதே கொடுக்கும் இயல்பினர் என்று, எது கேட்டாலும் கொடுப்பார், இங்க என்ன வேணும்னாலும் கேட்ட. கொடுக்கிறதுக்கு மனசு வர்றது ரொம்ப பிரியம், தானமும் தவமும் தரித்தல் அரிதே என்று அவை பாட்டி சொல்லுவார். கொடுக்கிறது பெரிய மனசு, வள்ளல், அதனால்தான் அவனை வள்ளல்னு சொல்லுகின்றோம், யாரே எம்பெருமானை வள்ளல்னு சொல்றோம், அவன் வள்ளல் பெருமானாக இருக்கிறான். யாருக்கு கொடுக்க மனசு வரும், இல்லை என்னால் யாருக்காவது கொடுக்கறதுக்கு மனசா, இவர யாரு என்ன கேட்டாலும் கொடுப்பாராம். அதனால்தான் இயற்கைக்கு மாறாக இருந்த காரணத்தினாலே அவருக்கு இயற்பகை நாயனார் என்று பேர் வந்தது. அவர் என்ன பண்றார், அவரிடத்திலே ஒரு வேதியன் தூர்தனாக சிவபெருமான் சோதிப்பதற்காக வருகிறார். வந்தவர் அங்கே நிற்கிறார், இவராக ஒருவர் வந்தார், சிவனடியார் வந்தார். அவர் எப்படி இருந்தார், சிவனடியார் சிவனடியார், அவர் எப்படி இருந்தார், எங்க அம்மா என்ன அழகா ஐஸ்வர்யா ராய்மா இருந்தா தான் எங்க அம்மானு ஒத்துக்குவானா, இல்லைன்னா எங்க அம்மானு ஆகாதா. சிவனடியார் எப்படி இருந்தார், அவர் தூர்த வேடத்துல வந்தாரும் சிவனடியார் அடியார் தான், ஆன காரணத்தினாலே தூர்த வேடம், அதாவது ஒரு வஞ்சகனுடைய வேடமாக வருகிறார். வந்தவரிடத்துல உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார் இயற்பகை நாயனார். அவர் கேட்டதை பாருங்க, அவர் என்ன கேட்டார், உன்னுடைய மனைவியை கொடுன்னு கேட்டார். கேட்ட உடனே நாம இருந்தா வெட்டி போட்டிருப்போம், சரியா, இல்ல நாம கமெண்ட் எல்லாம் விதமா வரும். அதனால்தான் அவர்கள் அடியார்கள், நாமெல்லாம் என்றைக்கும் மனம் படியார்கள், அவ்வளவுதான். இப்ப அவர் கேட்ட உடனே இவர் சொல்லுகிறார், இருந்ததை கேட்டீங்களேன்னு கதுமெனச்சன், அவர் இருந்ததை கேட்டீங்களா, இல்லாத ஒரு பொருளை கேட்டிருந்தா எப்படி கொடுக்கறதுன்னு தர்மாற்றம் வேண்டும். இப்ப என்னிடத்துல இருக்கிற பொருளை தானே கேட்டீங்கன்னு சொல்லி தன்னுடைய மனைவியாரிடத்திலே சென்று அவர் சொல்லுகிறார். இதே செக்குலார் பெருமான் சொல்லும் பொழுது மனைவி எல்லாம் எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். அந்த இடத்துல கதுமன சென்று தம் மனை வாழ்க்கை கற்பின் மேம்படு காதலியாரை, அன்பு மிகச்சிறந்தவராக இருக்கின்றாராம். உன்னடியார் தாழ்மணிவோம், அங்கவர்க்கே பாங்காவோம், அன்னவரே எங்கவர் ஆவார், அவர்களிடத்துல மிக அன்போடு இருக்கிறார். கற்பின் மேம்படு காதலியாரை, ஒவ்வொரு வார்த்தையும் செக்குலார் ரொம்ப பொருளோடு வைத்திருக்கிறார். விதி மன குல மடந்தை இவர் சொல்லுகிறார், விதியோடு திருமணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல குலத்திலே தோன்றிய பெண்ணே, இன்று உன்னை மெய்த்தவர்க்கு நான் கொடுத்தனன் என்ன, நான் இவருக்கு உன்னை கொடுத்துட்டேன், இது என்ன பொருளை மனைவி என்ன பொருளா கொடுக்கறதுக்கு கொடுத்துட்டாராம். அப்போ சேக்கிழார் பாடுகிறார், மது மலர் குழல் மனைவியார் கலங்கி. அந்த வார்த்தை மதுங்கிற வார்த்தையெல்லாம் யோசிச்சுங்க, மதுங்கிறது என்ன, புத்தியை மயக்கும் ஆனால் இனிப்பாவும் இருக்கும். மது மலர் குழல் மனைவியார் கலங்கி, ஏன் மதுன்னு சொல்லிருக்கலாமே, மது மலர் குழல், மது குழல்னு சொல்லிருக்கலாம், நன்றாக மலரை பூசி பூசி இந்த மதுவானது சேர்ந்திருக்கணும், மலர் குழல். இந்த மலர் என்பது இங்கே அவருடைய அன்பின் விகசித்து இருக்கக்கூடிய அவருடைய அன்பை சுட்டி காட்டுகிறது. அதான் அன்னவரே எங்கணவராவார் அவர் உகந்து சொன்னபரிசையே தொழும்பாய் பணி செய்வோம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் சேக்கலாருடைய வார்த்தைக்கு அர்த்தம் பார்க்க போனா இன்னைக்கு நம்ம பாட்டு முடிக்க மாட்டோம். ஆனா காரணத்தினால் அங்கிங்க குறிப்பாக சொல்லுகிறேன், மது அப்படின்னு சொல்லக்கூடியது இவர் கலங்கி நிற்கக்கூடிய தன்மை. ஆனால் ஆனந்தம் மனத்திலே அவர் சொன்னதை நான் கேட்க வேண்டும் என்கின்ற மனத்திலே இருக்கக்கூடிய
0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நமஃ சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.